0: வணக்கம் பாஸ்.
1: சார் பிரதர் ஒன் ஸ்ரீஜனி காபி. தேங்க் யூ.
0: Go ahead. David 18282854, last of Gustafson.